0: feels like summer. Monte Carlo, it's the way you make me feel.
1: Si Joseph is a yanumnan. Tamil Nadu Arasin Mudalamachar Yendra Murayil Yenada Gavanathir Kullavadum Teriyavaruvadumana Yenda Porulayum Mudalamachar in Kadamegale Uriyavar in Nerevetra Tevayana Alavu Country Uruvaridamo Palaridamo Nir Mugamagavo Marai Mugamagavo அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.